0: லங்காவே டேங்மிலாவு. சவசகாயை
1: ஸ்ரீலங்கிய ரித்மய விஸ்வேசிசாரா லைவ் எஃப்எம்.

0: எப்பத்துண்டு
1: வாகன விழாவ ராத்திரி நவையாய் லங்காவே விழாவேங்
2: நோமாவத்தின கீவித்மய லாய் எஃப்எம்.

0: பெங்களாவ லங்காவில் பாந்திரத்தை காய் விசாய்
1: லைவ் எஃப்எம் LK